துணிக்குள்ள தை தக்க தை தக்க தை தக்க தை தக்க தை தை தை தை தை தக்க தின்ன தின்ன தக்கர் தின்ன தின்ன தாங்கிட தக்க தரிக்கிட தக்க திகி திகி திகி தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட ததி கிணத்தும் ததி கிணத்தும் ததி கிணத்தும் தாங்கிட தக்க தரிக்கிட தக்கதேவி தாங்கிட தக்க தரிக்கிட தக்கதேவி தாங்கிட தக்க தரிக்கிட தக்கதேவி தத்தா தன்னக்க தின தீன் தன்னக்க தின தித்தீன் தன்னக்க தின தீன் தன்னக்க தின தக்க தின தக்க தின தக்க தின தக்க தின தக்க தின தக்க தின தக்க தின தக்க தின ஆஹா ஆஹா தரக்கட தரக்கட தரக்கட தரக்கட தின தின தக்க